மார்கள் காலி பாட்டு தின கிட்ட படையணி பாட்டு பாணர் பாட்டு களமிழும் பாட்டு வில் பாட்டு ஓஹோ ஓஹோ ஓஹோ எலம மலமாயிலேசா ஓஹோ ஓஹோ ஓஹோ எலம மலமாயிலேசா நிசரி மணி.

0: സ്പൈസ് എഫ് എമ്മിൽ ആദ്യം ചോദ്യോത്തരവേളയാണ്. ഇന്നലത്തെ ചോദ്യം ഇതായിരുന്നു, 2026 പത്മപ്രഭ പുരസ്കാരത്തിന് അർഹയായ എഴുത്തുകാരി ആര്? ഉത്തരം ആർ രാജശ്രീ. കല്യാണി എന്നും ദാക്ഷായണി എന്നും പേരിയ രണ്ട് സ്ത്രീകളുടെ കഥ എന്ന നോവലിലൂടെ ശ്രദ്ധേയയായ ആർ രാജശ്രീയുടെ മറ്റൊരു നോവലാണ് ആത്രേയകം. ഇനി ഇന്നത്തെ ചോദ്യം ശ്രദ്ധിക്കൂ, ഇന്ത്യയിലെ ഏറ്റവും ഉയർന്ന സിവിലിയൻ അവാർഡ് ഏതാണ്? ചോദ്യമൊരിക്കൽ കൂടി, ഇന്ത്യയിലെ ഏറ്റവും ഉയർന്ന സിവിലിയൻ അവാർഡ് ഏതാണ്? ഈ ചോദ്യത്തിൻ്റെ ഉത്തരം ഇന്ന് 5:55 അറിയിപ്പുകളിലും തുടർന്ന് 7:59 ഒരിക്കൽ കൂടിയും കേൾക്കാം.
1: അഖില ഇന്ത്യ വാനുലി നിലയം ദേവികുളം സ്പൈസ് പൺവലൈ 101.4
2: തമിഴ് മാലൈ.
3: இந்த உலகில் வாழும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நமக்காக முதல் ஆளாக வந்து நிற்பது நம் சகோதரன் மட்டுமே. அண்ணன் தங்கை உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு என்று இத்தனை உறவுகளாய் நமக்கு அண்ணனாக தம்பியாக பக்கப்பலமாக நிற்பவன் நம் சகோதரன். அவர்களுடைய பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. தன் உடன்பிறப்பிற்காக உயிரை கூட துணிந்து கொடுக்கும் சகோதரர்களை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 24 நாள் உலகம் முழுவதும் உலக சகோதரர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் உலக சகோதரர்கள் தினம் பற்றி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் திருமதி ஜெனிஃபர் செல்வின் அவர்கள்.
4: உலக சகோதரர்கள் தினம். அன்பும் பாசமும் நிறைந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சிறப்பிக்கப் போவது உலக சகோதரர்கள் தினம். அண்ணன் தம்பி என்ற உறவின் அன்பையும் ஆதரவையும் நினைவுகளையும் கொண்டாடும் ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கையில் நண்பனாகவும் பாதுகாவலனாகவும் சில நேரங்களில் ஆசிரியராகவும் இருக்கும் சகோதரர்களின் பாசத்தை நினைவுகூரும் இந்த நாளில் அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் அழகான பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் கதைகளுடன் உங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். ஆகவே அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் மனதை மகிழ்விக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. நான் உங்கள் ஜெனிஃபர் செல்வின். நிகழ்ச்சியை இனிதே

உலக சகோதரர்கள் தினம் முதல் முதலில் 2005 மே மாதம் 24 தேதி முதல் அனுசரிக்கப்பட துவங்கியது. இதனை அறிமுகம் செய்தவர் சி டேனியல் ரோட்ஸ் என்பவராகும். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், சகோதரர்களுக்கு இடையிலான தனித்துவமான உறவை அங்கீகரிப்பதற்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அளிக்கும் நிபந்தனைகளற்ற ஆதரவை கௌரவிக்கும் விதமாகவும் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள். அமெரிக்காவில் அலபாமா மாகாணத்தில் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனாலும் தற்போது இந்தியா உட்பட உலகம் முழுவதும் உள்ள மக்களால் பரவலாக கொண்டாடப்பட்டும் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எத்தனை உறவுகள் நம்மை புரிந்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் நம்மோடு வாழ்க்கை முழுவதும் பயணித்தாலும் தவிர்க்க முடியாத ஓர் உறவுதான் இந்த சகோதர பந்தம். என்னதான் தமிழ் சினிமாவில் காதல் கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் அண்ணன் தங்கை கதைகளுக்கு எப்பொழுதுமே தனி இடம் உண்டு. இப்பொழுது கூட மலையாள மொழியில் வாழை 2 என்ற திரைப்படம் சகோதரர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கத்தான் செய்கிறது. அமெரிக்கா ஒரு சகோதரர்களுக்காக ஒரு தினத்தை உருவாக்குச்சு. அப்போ இந்தியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. இந்தியாவிலேயும் கூட 2 பண்டிகைகள் கொண்டாடப்படும், ரக்ஷாபந்தன் மற்றும் பாய் தூஜ் என்னும் பண்டிகைகள். ஆனால் கலாச்சார அடிப்படையில் கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் இன்னும் ஆசரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றியும் கூட விரிவாக பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை.

உலக சகோதரர்கள் தினத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் ரெண்டு பண்டிகைகள் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று ரக்ஷாபந்தன், இன்னொன்று பாய் தூஜ். இதில் ரக்ஷாபந்தன் அப்படின்னா என்னன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ரக்ஷா என்றால் பாதுகாப்பு, பந்தன் என்றால் பந்தம். சகோதர உறவை பாதுகாப்பதே அதன் அர்த்தம். இந்த ரக்ஷாபந்தன் தினத்தில் சகோதரிகள் சகோதரர்களுக்கு ராக்கி என்னும் பாதுகாப்பு கயிற்றை கையில் கட்டி இனிப்பு வழங்குவார்கள். பதிலாக சகோதரர்கள் தங்களது சகோதரிகளுக்கு பரிசுகளை வழங்கி ஆசீர்வதிப்பதோடு தங்கள் சகோதரிகளை பாதுகாப்பதாக வாக்களிக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, இந்த பண்டிகையும் ஒரு புராணத்தை தொடர்புடையதாகத்தான் இருக்குது. மகாபாரதத்துல கண்ணனின் கைகளில் ஒன்றில் காயம் ஏற்பட்ட உடனே திரௌபதி தனது சேலையின் ஒரு பகுதியை கிழித்து கண்ணனின் கையில் கட்டுவாள். உடனே கண்ணன் அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை காப்பேன் என்று அவளுக்கு வாக்களிப்பதாக கூறப்படுகிறது. அதே போல எல்லோரும் கைவிடப்பட்ட நேரத்தில் திரௌபதிக்கு உதவியது கண்ணன் தானே. அடுத்ததாக பாய் தூஜ்னா என்னன்னு பார்க்கலாம். சகோதரர்களுக்கு திலகமிட்டும் ஆர்த்தி எடுத்தும் ஒரு சில வித வழக்கங்களை கொண்டதே இந்த பாய் தூஜ் என்னும் பண்டிகை. தீபாவளிக்கு இரண்டு நாட்கள் கழித்து கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின் போது பரிசுகளும் பரிமாறப்படும். இதன் பின் இரண்டு புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, யமுனாவின் வீட்டிற்கு பல நாள் கழித்து வரும் அண்ணனான யமனை அவள் ஆரத்தி எடுத்து திலகமிட்டு மகிழ்ந்தாள். யமனோ அவளின் விருந்து உபசரணைகளிலும் அவளது அன்பிலும் நெகிழ்ந்து போனார். அதோடு அந்த நாளில் தனது சகோதரியிடம் ஆசி பெறும் அனைவருக்கும் நீண்ட ஆயுசு உண்டாவதாக என்றும் வரமளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் நரகாசுரனை கொன்று இரண்டு தினம் கழித்து வீடு திரும்பிய கிருஷ்ணரை தங்கை சுபத்ரா வரவேற்ற நிகழ்வாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சில கதைகளையும் சுவாரஸ்யமான துணுக்குகளையும் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மே மாதம் 24 தேதி உலக சகோதரர்கள் தினம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தமிழ் மாலை.

மே 24 உலக சகோதரர்கள் தினத்தின் சிறப்பு நிகழ்ச்சி. அதன் சிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். புராணங்களில் ராமர், லக்ஷ்மணன், பஞ்சபாண்டவர்கள் என்று பல சகோதரர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நிஜ வாழ்க்கையிலும் பல சாதித்த சகோதரர்களும் இருக்கிறார்கள். அதிலே இரு சகோதரர்கள் தான் ரைட் பிரதர்ஸ். ஒருவர் மேல் ஒருவருக்கு இருந்த நம்பிக்கையும் மரியாதையும் புரிந்து கொள்ளுதலும் அவர்களை அவர்களின் இலக்கை நோக்கி ஓடவும் அதனை அடையவும் செய்தது. அப்போலோ மூன் லேண்டிங் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1969 நடந்த இந்த நிகழ்வில் விண்வெளிக்கு சென்ற மூன்று நபர்களையும் நமக்கு தெரிந்திருக்காது. நீல் ஆம்ஸ்ட்ராங், பேஸ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். இதில் முதலில் நிலவில் கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங், அது நமது எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது கால் வைத்தவரை சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் மூன்றாவதாக மைக்கேல் காலின் என்பவர் இவர்களுடன் பயிற்சி பெற்று விண்வெளிக்கு சென்றவர். விண்கலத்தில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் மூன்று பேருக்கும் மரணம் உறுதி என்பது அவர்கள் மூன்று பேருக்குமே தெரியும். நிலவில் சென்று இறங்கியதும் அவர் நிலவில் கால் வைக்க கூட விரும்பாமல் விண்கலத்தின் மீதும் தன்னுடன் வந்தவர்கள் மீதும் மிகவும் பொறுப்புள்ளவராக விண்கலத்திலேயே இருந்து பணிபுரிந்தார். மட்டுமல்லாமல் திரும்பி வந்தவர்களை எல்லோரும் வரவேற்ற போது அவர் தன்னுடன் வந்த இருவர் மீதும் உள்ள சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தினார். அது அந்த நாட்களில் பரவலாக பேசப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உடன்பிறவா சகோதர அன்பின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றுதான் இவர்களும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் சில கதைகளையும் சுவாரஸ்யமான துணுக்குகளையும் பார்ப்போம். மே 24 உலக சகோதரர்கள் தினம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தமிழ் மாலை.

இன்றைய தினம் உலக சகோதரர்கள் தினம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது தமிழ் மாலை நிகழ்ச்சி. இதில் அடுத்த கதை, நான் ஒரு நிஜ வாழ்க்கையின் கதையை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்கலாம். சாரா டக்கர் என்னும் ஒரு பெரும் பங்காளியை பற்றி தான் நான் இப்போது பேச போகிறேன். அவர்களுடைய நாடு இங்கிலாந்து. லண்டனில் பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு ஒரு சகோதரன். அவர் பெயர் ஜான் டக்கர் என்று அவரது முழு பெயர். இந்த ஜான் டக்கர் என்பவர் இந்தியாவிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மருத்துவம் படிப்பதற்காக வந்திருந்தார். அந்த நாட்களில் தமிழ் பெண்கள் வீட்டை விட்டு கூட வெளியே வருவதில்லை. சாரா டக்கர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால் நடக்க முடியாது என்பதனால் அவரால் அதிகமாக வெளியே போக முடியாது என்றாலும் அவரால் முடிந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொள்வார். ஜான் டக்கர் பல நேரங்களிலும் அவருக்கு கடிதங்களின் மூலமாக அவரை சுற்றி என்ன நடக்கிறது என்கிறதை அவர்களுக்கு அறிவிப்பது வழக்கம். ஒரு நாள் ஜான் டக்கர் வெளியே குதிரையிலே சென்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு தாகம் ஏற்பட ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறார். அப்பொழுது ஒரு பெண் குழந்தை கதவை திறந்து மெதுவாக எட்டி பார்த்தது. அப்பொழுது ஜான் டக்கர், எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்க அந்த பெண் கதவை அடைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். ஜான் டக்கருக்கு அது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவர் தனது தங்கைக்கு எழுதிய கடிதத்திலே அதை குறிப்பிடுகிறார். அப்பொழுது அவர் விசாரித்ததில் அந்த ஊர் மக்கள் சொல்லுவது, எங்கள் ஊர் பெண்கள் மற்ற ஆண்களை பார்ப்பதும் இல்லை, அவர்களிடம் பேசுவதும் இல்லை என்ற ஒரு வழக்கத்தை கொண்டவர்கள் என்று சொல்ல ஜான் டக்கர் அதிர்ந்து போகிறார். தன் தங்கை இதை அறிந்தவுடன் எப்படியாவது அங்கே இருக்கிற பெண்கள் படிக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் கொண்டு தன்னிடம் இருந்த 20 பவன் தங்கத்தை அண்ணனுக்கு அனுப்பி வைக்கிறார். எப்படியாவது அங்கே ஒரு பள்ளி, கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கூடம் இவைகளை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார். அண்ணனும் தங்கை மீது இருந்த அதீத அன்பினாலே பள்ளி, கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கூடம் இவைகளை தொடங்குகிறார். 13 வருடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த பள்ளி, கல்லூரி, ஆசிரியர் கூடங்கள் நடந்து கொண்டு போகிறது. 13 வருடம் கழிந்து அவர்களுடைய கையில் இருந்த வருவாய் குறைந்ததினால் அவர்களால் அதை நடத்த முடியவில்லை. இந்த துக்கத்திலேயே சாரா டக்கர் படுத்த படுக்கை ஆகிவிட்டார். அப்பொழுது சாரா டக்கரின் தோழிகள் 3 பேர் சாரா டக்கரிடம் கேட்கிறார்கள், நீ இவ்வளவு சங்கடப்படுவதற்கான காரணம் என்ன? அப்பொழுது அவர் கூறுகிறார், நான் மாற்றுத்திறனாளிதான், ஆனால் படிப்பு இல்லாமல் அந்த நாட்டில் பல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று தனது ஆசையை சொல்லி அந்த கணமே அவர் அங்கே இறந்துவிட்டார். இதை கேட்டவுடன் சாரா டக்கரின் தோழிகளான மரியா, சோஃபியா, ஜெயின் என்னும் 3 பேர் கஷ்டப்பட்டு லண்டன் மாநகரத்திலே வேலை செய்து 811 பவன் தங்கத்தை மீண்டும் ஜான் டக்கருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மீண்டும் அந்த பள்ளி, கல்லூரி, ஆசிரியர் கூடங்கள் எல்லாம் துறக்கப்படுகிறது. ஒரு சகோதர சிநேகத்தால் 3 தலைமுறை பெண்களுக்கு கல்வி அறிவு கிடைக்கப்பெற்றது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் முதல் மகளிருக்கான கல்லூரி திறக்கப்பட்டது என்பது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். வள்ளுவர் சொன்னது போல, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் புசல் தரும் என்றும், அதோடு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. வீட்டிலே சகோதர அன்போடு வளரும் பிள்ளைகள்தான் நாளை மற்ற பிற மனிதர்களையும் அதே சகோதர அன்பாலே பார்க்கவும் உதவவும் முடியும். அன்பு அது தாய் தந்தையருக்கு பின் பகிரப்படுவது நமது சகோதர சகோதரிகளிடம்தான். என்ன வந்தாலும் நம்மை கைவிட மாட்டார்கள், என் அண்ணன், என் தம்பி என்ற நம்பிக்கையை நிலைநிறுத்தும் அனைத்து சகோதரர்களுக்கும் என் அன்பான சகோதர தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி கலந்த சகோதர தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறும் உங்கள் ஜெனிஃபர் செல்வின். இது தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.
2: ஆகாஷவாணி 101.4 தேவிகுளம் ஸ்பைஸ் எஃப்எம்.